நெற்கண் நிற நாய் தஃபூல் சமீர் ந டிஜிட்டல் எஜெண்டா அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிடிசைன் டூரிசம் மவாமீ லங்கம் டூரிசம் ந டிஜிட்டலி ஹேக் லக் த இங்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ngam AI tarohi min nahawai langa mine kamgachu hi ahavat kare angu angi tara enro yalangi sakama World Tourism Day hoi tahik sin hangi tere tangi tara en tamire karo yalaha rina ngare tahul re om ehulchu akahalon chintam amhari walon om ehulchu akahalon chintam அம்ஹாரி வலுவன் ந போயின் நமரு நம்பிரி உலோன் மே ராஹை தகு சின் அரே ஹே அச்கே தஹினோல் ரென் மே இகே மே அம் கிஹென் ராஹை தகு சின் அரே ஹே அச்கே தஹினோல் ரென் மே இகே மே அம் கிஹென் அத்திங் தகு பரி நம் இந்தியகென் ஹே கிஹினோல் ரென் நயி ந இன் மே அத்திங் தகு பரி நம் இந்தியகென் ஹே கிஹினோல் ரென் நயி ந இன் மே போஜு அஜதுவேன் இன் லாஹென் இகே அச்சுல் ரென் மே போஜு அச்சுவேன் இன் லாஹென் இகே அச்சுல் ரென் மே அரேலென் சுமன் கஜ் அத்துவேன் ரோஜின் அஜ்ஞாஜ் அச்சாவே க இன் ரீல அஜ் இன் மே போமே அம்ஞாஜ் அம்மாரோ வாத்தச்சு போமே அம்ஞாஜ் அம்மாரோ வாத்தச்சு லெக்தல் குஃபத் நுப் மின் கஜ் ரோஹா ஐவே கூரே லெக்தல் குஃபத் நுப் மின் கஜ் ரோஹா ஐவே கூரே அத்தோஜின் அஜ் ராங் அரோரே அஜ்வே கூமே Poro am ngaj am rangin chu am maro wat chu. Poro am ngaj am rangin chu am maro wat chu. Sa loon man ngaj po me ngaj am mukku ngam rana maloon. Sa loon man ngaj po me ngaj am mukku ngam rana maloon. At ho an ayat mukku ha ip mana asakam. At ho an ayat mukku ha ip mana asakam. Rongi aloon chu an ngi aj in me. Rongi aloon chu an ngi aj in me. Ta chu achang aru aj fegin me. தச்சு அச்சங் அருகு அஜ்ஃபேகென் மே ஹங் அருகு சின் சின் ஹே அஜ்ஃபேகென் மே இக்ஸா மே ரஹ்தா இன்ச்சு ஹங் அருகு சின் சின் ஹே அஜ்ஃபேகென் மே இக்ஸா மே ரஹ்தா இன்ச்சு போய்லர பரிங்கஜ் ஹேக் நெமுஃபே சு தமே லெப்தகு இக்ஸா காமமே அம்ராங் இன்ச்சு போய்லர பரிங்கஜ் ஹேக் நெமுஃபே சு தமே லெப்தகு இக்ஸா காமமே அம்ராங் இன்ச்சு சொக் அந்யேங்கஜ் ஐ ஹங் எல் ஹுவ ஐ மக்கு ஹ சொக் அந்யேங்கஜ் ஐ ஹங் எல் ஹுவ ஐ மக்கு ஹ ஹங்கம் அஹ்லா துலங் அன்மின் மஹாமுக் தகு ஹா ஐ இன் ஹ ஹங்கம் அஹ்லா துலங் அன்மின் மஹாமுக் தகு ஹா ஐ இன் ஹ ஹங் அங்கு அன்கி ஹங்கஜ் ரோங்கி அல்லோன் சு நமராப் கங்கி அலஹாச்சு ஹங் அங்கு அன்கஜ் நீரோ அல்லோன் சு நமராப் கங்கி அலஹாச்சு அர்ஹு சின்மின் அஜ் வேல் குய்மே அர்ஹு சின்மின் அஜ் வேல் குய்மே ஹோப் மா அலா ஹமேமின் நஹங் ராமலூன் இப் காம்ங்கரே ஹோப் மா அலா ஹமேமின் நஹங் ராமலூன் இப் காம்ங்கரே ஊமே ஹொல்ச்சு அகஹலூன் சிந்தமே அம்மாரோ வர்த்தச்சு ஊமே ஹொல்ச்சு அகஹலூன் சிந்தம் அம்மாரோ வர்த்தச்சு பொரோ அம்ங்காஜ் அம்ராங்கன்ச்சு பொரோ அம்ங்காஜ் அம்ராங்கன்ச்சு அங்கு அன்கி தரா என் தமிரே கரோ இங்கி ஹரப் குச்சிக் எல்லாம் இந்தலூன் சுத்தே ஹாய் தேஹாங்கி தரசின் ஹேக் தனே தஹாலேலங்க தஹெத் தின்கக இங்கி ப்ரோக்ராம் தின்கக திகக்ஞவே கோயர்ஸ் ஆயல்ங்கம் செயின்ட் ஜேம்ஸ் த கிரேட் இமின்யூக்

4.38.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு புரட்டாசி திங்கள்

இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு திரு சிம்சன் அவர்களுடன் நேர்முகம் மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகியன ஒலி உலாவரும். குரலமுதம் பரிந்து ஓம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பொருள் விருந்தினரை போற்றி அவ்வேள்வியின் பயனை அடையாது அறிவில்லாதவர் பொருளை வீணே காத்து இழந்து ஆதரவற்றவரானோம் என்று பின்னர் வருந்துவர். மீண்டும் குரல் பரிந்து ஓம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். குரல் எண் 88, அதிகாரம் விருந்தோம்புதல்.

வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் தெரிவிக்கிறது.

இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து ஃபீனிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்வி நார்த் பேசேஜ் நாளை காலை 6 மணிக்கு சுராஸ்தீப் மற்றும் லாங் ஐலாண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்னர் நண்பகல் 12 மணிக்கு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணி லக்ஷ்மி நாளை காலை 6:15 மணிக்கு சஹித்தீப் பயணிக்கும். பின்னர் 8:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ரங்கத் நாளை காலை 6:15 மணிக்கு சுராஸ்தீப் பயணிக்கும். பின்னர் 8:45 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பம்புகா நாளை காலை 11 மணிக்கு சஹித்தீப் செல்லும். பின்னர் 1 மணிக்கு சுராஸ்தீப் பயணிக்கும். பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிச்சங்கா நாளை காலை 11:30 மணிக்கு சுராஸ்தீப் பயணிக்கும். பின்னர் 2 மணிக்கு சஹித்தீப் செல்லும். பிற்பகல் 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிலக்ஷ்மி நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு சஹித்தீப் பயணிக்கும். பின்னர் மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஜாலிபாய் நாளை மாலை 5 மணிக்கு சுராஸ்தீப் பயணிக்கும். பின்னர் 29ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு சஹித்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். நேயர்களே, தற்போது தகவல் நேரம் கேட்டீர்கள்.

நேர்களே, இன்று உலக சுற்றுலா தினம். சுற்றுலா செல்லும்போது இயற்கையை பாதுகாப்பதும் உள்ளூர் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் மதிப்பதும் நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு. பயணம் செய்வோம், புதியதை தெரிந்து கொள்வோம், இயற்கையை ரசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். நேர்கள் அனைவருக்கும் உலக சுற்றுலா தின நல்வாழ்த்துக்கள். நேர்களே, உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு அந்தமான் நிக்கோபார் சுற்றுலா வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகள் குறித்து திரு சிம்சன் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் கண்டவர் அறிவிப்பாளர் வரதராஜன் அவர்கள்.

0: வணக்கம் அன்பு நேர்களே, இன்று உலக சுற்றுலா தினம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 27 தேதி உலக சுற்றுலா தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்தமானில் சுற்றுலா குறித்து இன்று நம்மிடையே அந்தமான் நிக்கோபார் டூர் ஆப்ரேட்டர்ஸ் அசோசியேஷனின் தலைவர் திரு சிம்சன் அவர்கள் நம்மிடையே கலந்துரையாட இருக்காங்க. வணக்கம் சிம்சன் சார்.
1: வணக்கம்.
0: அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வங்காள விரிகுடா கடலில் அமைந்திருக்கும் மிக அழகிய இடங்கள். உள்ளூர் மக்களையும் சரி, வெளியூர் மக்களையும் சரி, வெளிநாட்டு மக்களையும் சரி, கவர்கின்ற இடமாக நமது தீவுகள் இருக்குது. இங்கே வந்து அழகிய பீச்சஸ் இருக்குது, குன்றுகள் இருக்குது, காடுகள் இருக்குது, இப்படி பல அம்சங்கள் நிறைந்ததாக நமது தீவுகள் இருக்குது. அதனால தான் மக்கள் விரும்பி இங்கே வர்றாங்க. டூர் ஆப்ரேட்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் என்கிற முறையில் உங்கள் பணி இந்த டூரில் எந்த வகையில் இருக்குது சார்?
1: உலக சுற்றுலா தின நல்வாழ்த்துக்கள் ஆகாஷ்வாணி நேயர்களும் மற்றும் இதை கேட்டுக்கொண்டு அனைவருக்கும். அந்தமான் நிக்கோபார் டூரிசம் ஒரு மிகப்பெரிய பிரசித்தமான ஒரு இடமாக இன்றைக்கு உலக அளவிலேயே காணப்படுகிறது. இங்கு வரும் டூரிஸ்டுகள் மிகவும் அருமையாக இங்கே வந்து பார்த்து கொண்டு போகிறார்கள். இதற்கு அந்தமான் நிக்கோபார் டூர் ஆப்ரேட்டர் அசோசியேஷன் எங்களுடைய குழு சங்கம் மிக நேர்த்தியாக அந்தமான் நிக்கோபாரில் வருகிற எல்லா டூரிஸ்ட்களுக்கும் நன்மைகளை செய்து கொடுக்கிறோம். இந்த உலக சுற்றுலா தின வாழ்த்துக்களில் நான் சொல்ல விரும்புகிறது, அந்தமான் நிக்கோபார் டூரிசம் மிகப்பெரிய ஒரு நல்ல நோக்கத்தோடு சென்றிருக்கிறது. இந்த அந்தமானில் டூரிசம் ஒரு பெரிய வேலைவாய்ப்புக்கான ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கிறது. நான் அந்தமான் நிக்கோபார் அட்மினிஸ்ட்ரேஷனும் மற்றும் இந்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன், நம்முடைய டூரிசம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாக ஒரு ஸ்டேட்டஸ்ட் ஆகவே அதை விரைவில் இதை உருவாக்க வேண்டும். அதற்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு பாலிசி செய்ய வேண்டும். அப்படி ஆகிவிட்டால் இந்த அந்தமான் டூரிசம் மிக நன்மையாக இதில் நிறைய பயன் அடையலாம்.
0: அதாவது அந்தமானுக்கு வருகிற டூரிஸ்ட்டுகள்லாம் எதை விரும்பி பார்க்க வர்றாங்க? இப்போ குஜராத், ராஜஸ்தான், இப்படி ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், கோவா, இப்படி வெளி நம்ம இந்தியாவிலே பல இடங்கள் இருக்குது. இருந்தாலும் கூட அந்தமானை கவர்கின்ற அளவிற்கு அந்தமானில் எந்த மாதிரியான இடங்கள் இருக்கிறது, என்ன அம்சம் இங்கே?
1: அந்தமான் வந்து அந்தமான் நிக்கோபார் வந்து முதலாவது ஒரு ஈர்ப்புக்கு முதலாவது இங்கு உள்ள இயற்கையான வளங்கள், அதாவது முதலாவது கடல், கண்ணாடி போன்ற அழகான கொண்ட கடல்கள், விரிவான மிக நீளமான மணல் தட்டுக்கள், இன்னும் அழகாக இருக்கும் இயற்கையோடு அமைந்திருக்கும் வட்டங்கள், இது மிகவும் டூரிஸ்ட்கள் விருப்பமான இடமாக இருக்குது. அது உலக அளவிலே அந்தமான் நிக்கோபாரில், அதாவது நம்முடைய ஏசியாவிலே அதிகமாக இந்த ஸ்கூபா டைவிங் சென்டர் இங்கே காணப்படுகிறது. ஸ்கூபா டைவிங், அதாவது ஆழ்கடல் நீச்சல் இங்கே அடிக்க மற்றும் உள்ள கடல் உலகத்தை ரசிக்க இங்கே டூரிஸ்ட்கள் மிகவும் வருகிறார்கள். அது ஒரு பிரசித்தமான ஒரு இடமாக காணப்படுகிறது அந்தமானில். அந்தமான் வந்தால் ஒரு முறைய ஸ்கூபா டைவிங் இல்லை மற்ற கடல் சார்ந்த
0: சாகசங்கள், கோரல்ஸ்லாம் பார்க்குறாங்க,
1: பார்க்க இந்த சாகசங்களை இவர்கள் விரும்பி ஆக்டிவிட்டீஸ்களை எடுக்க விரும்புகிறார்கள். அது இந்தியாவில் அதிகமாக அந்தமான் நிக்கோபார் நம்முடைய தீவுகளில், குறிப்பிடாக நம்முடைய ஸ்வராஜ்தீப், சைதீப், சிடியா டாப்பு இப்படி போன்ற இடங்களில் இது காணப்படுகிறது. இதை ரசிக்கவும் இதை விரும்பி இதை டூரிஸ்ட்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணி எந்த இடத்துக்கு போய் எந்த இடத்துல பார்க்கலாம் என்று இதை நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி இந்த பேக்கேஜஸில் அதுமாரி செய்கிறோம். இங்கே வந்து அந்த ஸ்கூபா டைவிங், கோரல் சஃபாரி மற்றும் செமி சப்மெரின், இது கிளாஸ் போட் ரைடு, விதவிதமான ஆக்டிவிட்டீஸ்கள் நாங்கள் அவர்களுக்கு தருகிறோம்.
0: அது மட்டும் இல்லாமல் அந்தமானில் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க செல்லுலர் ஜெயில் இருக்கிறது, வைப்பர் தீவுகள் இருக்கிறது, இதெல்லாம் மக்கள் விரும்பி பார்க்குறாங்களா?
1: அந்தமானில் டூரிஸ்ட் வந்தவொடனே முதல் நாள்லேயே நாங்கள் இந்த சிறைச்சாலை, அந்தமானுடைய மிக பிரசித்தி பண்ண நேஷனல் மெமோரியல், இந்த அந்தமான் சிறைச்சாலை ஒரு முறை பார்த்தவுடன் இங்கு வந்திருக்கும் டூரிஸ்ட்களுக்கு ஒரு அனுபவம், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சுதந்திர தியாகிகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த ஒரு சின்னத்தை நாம் பார்க்குறதுல அவர் ஒரு கௌரவமாக, ஒரு அடையாளமாக தன்னுடைய மனதில் இங்கிருந்து எடுத்து கொண்டு போகிறார்கள். விசேஷமாக நாங்கள் டூரிஸ்ட் வந்தவுடனே நாங்கள் அவர்கள் சொல்லுவோம், நீங்கள் ஒரு முறை இந்தியாவில் எந்த டூரிஸ்டாக இருந்தாலும் இங்கே வந்து ஒரு முறை நீங்கள் அந்தமான் வாங்கல், அந்தமான் வந்தால் சிறைச்சாலையே மிகவும் அந்தமான் சிறைச்சாலை, அது காலாப்பாணி என்று நாங்கள் கூறுகிறோம். அந்த சிறைச்சாலை ஒரு முறை போனால் எப்படி நாங்கள் டூரிஸ்டில் நாங்கள் தில்லியில் சென்றோம், அங்கே ஆக்ராவில் தாஜ்மஹலை பார்த்தோம். தாஜ்மஹலோடு அதிகமாக அந்தமான் சிறைச்சாலை தான் ஏற்கப்பட்ட ஒரு விஷயமாக காணப்படி நம்முடைய மக்கள் மனதில் ஒரு இடம்

0: சேர்ந்த சின்னமாக அது காணப்படுகிறது. அந்த அனுபவம், அந்த உணர்வு பூர்வ, அந்த அந்த ஒலியும் ஒலி கண்காட்சி அந்த கேட்கும்போது அவர்களுக்கு ஒரு ஃபீலிங், எப்படி சுதந்திரம் இந்த அடைந்திருக்க நாடு அந்த ஒலி மொழி மூலமாக நாங்கள் அது பார்க்கும்போது அவர்களுக்கு தெரிகிறது. இது ஒரு ஒரு ஈர்க்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது. நாங்கள் கண்டிப்பாக சிறைச்சாலை ஒரு முறை அண்டமான் சிறைச்சாலை நாங்கள் எல்லா டூரிஸ்ட்களுக்கும் காண்பிக்கிறோம்.
1: இவை தவிர தென்னந்தமான் பகுதியை தவிர மற்ற வட அந்தமான் பகுதிக்கெல்லாம் சுற்றுலா பயணிகள் போகிறாங்களா? அங்கே என்ன மாதிரியான சுற்றுலா தலங்கள் இருக்கிறது?
0: வட அந்தமான், நார்த் அந்தமான், உங்களுக்கு பாராட்டாங், பாராட்டாங்கில் மிக பிரதிஷ்டப்பட்ட ஒரு லைம்ஸ்டோன் கேவ் இருக்கிறது. அது இயற்கையோடு அமைஞ்சிருக்கு. அந்த குகை பார்க்க வேண்டுமானால் ஒரு முறை அந்த குகை பார்த்த டூரிஸ்ட்கள் அது நிச்சயமாக மனதில் வைப்பார்கள். ஏன்னா அந்த குகையினுடைய அம்சம் அது மிகவும் ஒரு கம்பீரம், ஒரு ஏற்பான விஷயமாக இருக்கிறது. அதில் அங்கே நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் அந்த வித்தியாசமான அந்த லைம் ஸ்டோன் உங்களுக்கு ஒரு கண்காட்சி அல்ல, ஒரு மனதில் ஏதோ ஒரு வேறு உலகத்துக்கு கொண்டுகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரு இமேஜினிஸு. அது சில நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம். நாங்கள் டூரிஸ்ட்கள் அனுபவத்தை எங்களுக்கு ஷேர் பண்ணுவார்கள். அங்கே போனோன்னே சில கோயில் சிற்பிகள் மாதிரி காணப்படுகிறது, இயற்கையோடு அமைஞ்சிருக்கும் ரூபங்கள் எல்லாம் அங்கே காணப்படுகிறது. அது ஒரு மிக, அதுக்கடுத்து அவங்களுக்கு அங்கே இந்த மட் வேல்கன் ஒரு இடம் இருக்கிறது. அதே எரிமலை ஒருடைய சகதி ஆன அந்த நார்த் அண்ட் மிடில் ரங்கத் மாயாபந்தர் டிக்லிபூர் விசேஷமாக அங்கே பீச்சஸ்கள், அந்த டிக்லிபூர் ராஸ் அண்ட் ஸ்மித் மிக அருமையான ஒரு தீவு. இரண்டு தீவுகள் இயற்கையோடு ஒட்டியிருக்கும், கடல் லோட்டட் ஆகிட்டே இல்லை. ஒரு தீவுலேருந்து ஒரு தீவுக்கு மக்கள் போகும்போது அந்த ரசிக்கும் காட்சி, அந்த அவர்கள் ஒரு கேப்சராக அதை எடுத்து ஃபோட்டோவில் ஆல்பமாக எடுத்துட்டு அதை அவர்கள் மனதில் அந்த அந்த எண்ணத்தோடு அந்த தீவை ரசித்து போகிறார்கள். இப்படி வித்தியாசமாக நிறைய தீவுகள் நம்முடைய அந்தமானில் காணப்படுகிறது. இதே போல் நீங்கள் சிடியாட்டாப்பு போயிட்டு அங்கேயும் ஒரு ரெண்டு தீவுகள் இருக்கிறது. சிங்க் ஐலண்ட் என்று அந்த சிஸ்டர் பிரதர் அந்த ஐலண்டை நாங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது மிகவும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதை பர்மிஷன் எடுத்து அது ஒரு நாள் டூராக அந்தமானில் வந்து இன்றைக்கு சொராஜ்தீப் சயித் பெற்றது. மற்ற தீவுகளையும் வளர்க்க வேண்டும். இன்றைக்கு லிட்டில் அண்டமான் மிக வளர்ச்சி பெற வேண்டும். அங்குள்ள மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அங்குள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும். டூரிசம் அங்கே ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அந்த அண்டமானுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இடத்தையும் வளர்க்க வேண்டும். சவுத் அண்டமானில் இந்த வண்டூர், சிடியாட்டாப்பு, லாங் ஐலண்ட் இந்த மாதிரி இடங்களே வளர்க்க வேண்டும். நிறைய டெஸ்டினேஷன் உருவாக்கினால் வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். நம்முடைய வேலை வாய்ப்புக்காக நாம் கவர்மெண்ட் ஜாபு மட்டும் இல்லாமல் டூரிசம் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக ஒரு 60% வேலை வாய்ப்பு இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரியில் நம்ம உருவாக்கலாம்.
1: அதாவது அந்தமானில் வந்து எந்த தொழிற்சாலைகளும் இல்லை, அரசாங்க பணி இவை தவிர இந்த சுற்றுலாத்துறையின் மூலமாகத்தான் இன்றைக்கி நமது இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு பெற முடியும். அந்த வகையில் எல்லா காலங்களிலும் இந்த நமது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா இந்த சுற்றுலாத்துறையில்?
0: சுற்றுலாத்துறை ஒரு மிக அருமையான துறை. இந்த துறை வந்து ஒரு இண்டிபெண்டன்டான துறை. இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனை வராது. நீங்கள் உங்களுக்கு தகுதி, உங்களை படிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் அந்த துறையில் நீங்கள் விதமான செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன வேலையிலிருந்து பெரிய லெவல் வரைக்கும் போனால் இந்த இந்த சுற்றுலாத்துறை உங்களுக்கு கை கொடுக்கும். இது இன்றையுள்ள இளைஞர்களுக்கு, நான் இந்த அந்தமானில் இருக்கும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு உருவாக்க நீங்களே எங்கே இருக்கிறீர்களோ அங்கிருந்தே அந்த சுற்றுலா நீங்கள் ஆரம்பிக்கலாம். அவ்வளோ பொட்டென்ஷியல் இந்த துறையில் இருக்கிறது. அந்தமான் நிக்கோபார் இருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த துறைக்கு வந்தவொடனே நீங்கள் இந்த துறையில் மிகு மேல் ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம். இதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு காலகட்டத்தில் டூரிசமில் மிக அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தனால நமக்கு அந்த துறையை வளர்க்க மிகவும் துணையாக இருக்கிறது.
1: இப்போ வந்து டூரிசம் துறையில் வந்து டூரிஸ்ட் கைடு இருக்கிறாங்க, மற்ற உள்ளூர் மக்கள் வந்து தங்களுடைய உற்பத்தியை வந்து டூரிஸ்ட்களுக்கு கொடுக்குறாங்க, அதன் மூலம் வந்து அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது தவிர போட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க, டூர் நியூஸ் டூர் ஆப்ரேட்டர்ஸ் இவங்களாம் இருக்காங்க, எல்லாருக்குமே இந்த துறை கை கொடுக்கும் தான் நினைக்கிறேன். இந்த எஸ்எஜி இங்கெல்லாம் நிறைய இருக்கிறாங்க, எஸ்எஜிலாம் இவங்க வந்து எந்த மாதிரியான செஞ்சால் இந்த டூரிஸ்டில் வந்து வருமானம் பெற முடியும்?
0: இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் மிக அருமையாக நேர்த்தியாக அந்தமான் சுற்றுலா துறைக்கு ஒரு பேக் போனாக இருக்கிறாங்க. நான் என்னுடைய அனுபவத்திலே சொல்கிறேன், நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இந்த உங்கள் சிடியாட்டாப்பு சைடில் இந்த ஸ்பைஸ் கார்டன் இருக்குது, மற்ற எல்லோ கார்டன் இந்தமாதிரி அங்கே உள்ள அந்த குழுக்கள்லாம் நிறைய ப்ரொடக்ட் விவசாயத்தில் என்ன கிடைக்குதோ அதை வைத்து அது டூரிஸ்ட்டுகளுக்கு கொடுக்குறாங்க. அந்த வழியாக போகும்போது அவர்கள் சின்ன ஸ்டால் போட்டிருக்காங்க அங்கே இந்த சிடியாட்டாப்பு ஸ்பைஸ் கார்டன் மற்ற ஏரியாவில் நான்

0: இருக்கேன், டூரிஸ்ட் கூட்டிகிட்டு போயிருங்க. அங்கே அந்த டால்ச்சினி ஸ்பைசஸ், இந்த அந்த முருங்கை இலை பவுடரு மற்றும் இந்த சென்ட்டு உருவாக்குறாங்க. அதாவது நம்முடைய அந்த மாதிரி என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு நேச்சுரலாக சோப்பு ஷாம்பு இந்தமாதிரி டூரிஸ்ட்க்கு நம்ம அங்கே கொண்டு, இது அவங்களுக்கும் வருமானமாக இருக்கிறது, டூரிஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல புதிய ப்ரொடக்ட் கிடைக்கிது. நமக்கு கிடைக்காத ப்ரொடக்ட், சுத்தமான தேங்காய் எண்ணெய் அந்த மாநில கிடைக்கிறது, அது டூரிஸ்ட்டுக்கு கொடுக்குறோம். மர கலாச்சார அந்த கலைகள் பொருட்கள் இதையெல்லாம் நாம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு மிகவும் அருமையாக செய்கிறோம். இது சுற்றுலாத்துறைக்கும் சரி, சுற்றுலா பயணிகளுக்கும் சரி, இது ஒரு நல்ல வரவேற்பு. இதை நாங்கள் அந்தமான்லேருந்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நல்ல ஒரு பிஸ்னஸாக, இதை சப்போர்ட்டிங்காக இந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. இதை நீங்கள் வீட்டில இருந்து செய்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து டூரிஸ்ட்டுக்கு கொடுக்கலாம்.
1: இப்போ வந்து டூரிசம் வந்து எல்லா காலங்களிலேயும் மக்கள் வருகிறார்களா? இப்போ மழைக்காலங்களில் வந்து மக்கள் வருவதில்லை என்று சொல்லப்படுகிறது, என்ன காரணம்? இதை தவிர வேறு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் டூரிஸ்ட்டுங்க பிரச்சனையை கையாளுறாங்க?
0: இன்றைக்கு சூழ்நிலையில் பார்த்தா அந்தமான் நிக்கோபார் டூரிசம் மிக ஒரு பின்னடைவுக்கு இருக்கிறது. இதை நாம் மாற்ற முடியாது. ஏனென்றால் இங்கே இப்போது ஏர் கனெக்டிவிட்டிஸ் இங்கே ஏர்லைன்ஸ் மிக குறைவாக இருக்கிறது. இன்றைய நிலைக்கு ஒரு 6 ஏர்லைன்ஸ் தான் வருகிறது. ஆனால் கடந்த வருடம் ஒரு 12-13 ஏர்லைன்ஸ் இருந்தது. நான் நம்பிக்கை இருக்குது எனக்கு வருகிற மாதத்திலே இது ஒரு கூடும் என்று. இதனால் டூரிஸ்ட்கள் அதிகம் வருவார்கள் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த எவ்வளோ ஏர் கனெக்டிவிட்டி வந்தால் டூரிஸ்ட் எவ்வளோ அதிகமாக வர்றார்களோ அவ்வளோ அதிகம் வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய பொருட்கள் அவர்களுக்கு நம்ம கொடுக்க முடியும், நிறைய பேக்கேஜஸ் அவர்களுக்கு கொடுக்க முடியும், நிறைய வித்தியாசமான புது டெஸ்டினேஷன் அவர்களுக்கு நான் காட்ட முடியும். இன்றைக்கு வர டூரிஸ்ட்கள் அதிகமாக விலை இருக்கிறனால வேறு டெஸ்டினேஷனுக்கு போயிடுறார்கள். அது மாற்றத்திற்கான முயற்சி அந்தமான் அட்மிஷன் எடுத்துக்கொண்டு இருக்கு. நாங்களும் பல முறை விமானத்துறை அவரோடையும் பேசியிருக்கோம், மந்திரியோடையும் மற்றும் இங்குள்ள ஆளுநர்களும் பேசியிருக்கோம், இங்கே உள்ள எல்லா அதிகாரிகளும் பேசியிருக்கோம். அது விரைவில் ஒரு நல்ல முடிவு வரும். ஒரு இந்த வருகிற அக்டோபர் 1 சில விமானம் கூடும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதனால் டூரிஸ்ட் வர அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நம்பிக்கை ஓடு நாங்கள் இந்த சுற்றுலாத்துறையை நாங்கள் மென்மேல் வளர்ச்சியடை செய்ய எங்களால் எங்களுடைய அந்தமான் நிக்கோபார் டூர் ஆப்ரேட்டர் அசோசியேஷன் என்ன முயற்சி, எங்களுடைய மெம்பர்கள் என்ன முயற்சிகளோ அதை கண்டிப்பாக செய்து கொண்டிருப்போம்.
1: இப்போ வந்து அந்தமான்ல வந்து வரலாற்று சிறப்புமிகு செல்லுலர்ஜியல் இருக்கிறது, அழகிய பீச்சஸ்லாம் இருக்குது, பாராட்டாங்க லைம் ஸ்டோன் கேவ் இருக்குது, மட் வெல்கம் இருக்குது. இவை தவிர அந்தமான்ல இன்னும் டூரிசம் வளர்ச்சி பெற என்னென்ன நடவடிக்கை எடுத்தால் என்னென்னத்தை ஐடென்டிஃபை பண்ணலாம் நமது அரசாங்கம், அது நமது நிர்வாகம்?
0: முதலாவது அந்தமான் நிர்வாகம் டூரிசம் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் கொடுக்க வேண்டும், ஒரு பாலிசி வர வேண்டும், நிறைய இடத்தை செலக்ட் பண்ணி அதுக்கான எஸ்ஓபிஸ்கள் செய்ய வேண்டும். இப்போ வருகிற காலங்கள் ஒரு 2-3 வருடங்களாக அந்தமான் டூரிசமில் ஒரு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. நீங்கள் பார்த்துக்கொண்டுலாம் இப்போது ஏசியாவிலேயே நம்ம இப்போ பண்ணுற அஸ்ட்ரோ டூரிசம் ஒரு புதுசாக அந்தமான்லேயே நாம் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கோம். அந்த அஸ்ட்ரோ டூரிசம் உங்கள் இந்த சிடியாடப்பு மற்றும் நீல் ஐலேண்ட் மற்ற ஐலேண்ட்களே இது வந்து இப்போ பிரதிஷ்டிப்பட்டிருக்குது. இது மக்கள் விரும்பி எங்களுடைய பேக்கேஜஸ்லும் நாங்கள் சேல் பண்ணுறோம். அதே வாட்சிங்கும் பேர்ட் வாட்சிங் ரொம்ப அருமையாக ஏசியாவில் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் சொன்னது சரியாக, பேர்ட் வாட்சிங் ஒரு நல்ல ஒரு ஸ்தலமாக மாறுகிறது. இது இங்கே இப்போ நிறைய வேலை வாய்ப்புகள் அதனால் உருவாக்குற நிறைய கைட்ஸ்லாம் உருவாக்குறாங்க, ட்ரைனிங் கொடுத்து அதை ப்ராப்பர் சிஸ்டமேட்டிக்காக கொண்டுட்டு போகிறாங்க. அதேமாரி இப்பொழுது லிட்டில் அண்டமானில் உங்களுக்கு சர்ஃபிங் உலக பிரசித்திப்பட்ட ஒரு விளையாட்டு, அது சர்ஃபிங் அது இப்போ இந்தியாவிலேயே அதிகமாக இப்போ ஒரு லிட்டில் இந்த பட்டர் பீரில் அறிமுகப்படுத்துவது கடந்த இந்த ஆண்டிலும் கடந்த ஆண்டிலும் இது அதற்கான ஒரு திருவிழாவும் வைக்கப்பட்டது அந்தமான் நிர்வாகத்திலும் சுற்றுலாத்துறை மூலமும். அது உலக அளவியில் ஒரு மிக வருகிற நாட்களிலும் அது இன்னும் சுற்றுலா திருவிழா நடத்த வேண்டும் என்று அந்த சர்ஃபிங் ஃபெஸ்டிவலை நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கோம். அதை சீக்கிரமாக நடத்த வேண்டும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மூலம் இன்டர்நேஷ்னல் லெவலில் உலக சுற்றுலா வருவார்கள். மற்றும் கனெக்டிவிட்டி சொன்ன மாதிரி ஏர் கனெக்டிவிட்டி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் இங்கே வர வேண்டும். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்தால் உங்களுக்கு நிறைய டூரிஸ்ட் இந்த மாதிரியான இடத்த அவர்கள் செலக்ட் பண்ண முடியும். இது ஒரு வருவத்துக்காக இருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. வருகிற காலத்தில் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் கூடும். அதையோடு ஒரு விலை நிர்ணயிக்க வேண்டும். அந்தமான் நிக்கோபார் அரசாங்கமும் இல்லை விமானத்துறை வந்து அந்தமான் வரும் சுற்றுலாக்களுக்கும் இங்கு உள்ள மக்களுக்கும் ஒரு மிகுந்த ஒரு விலை நிர்ணயித்து அந்தமான் சுற்றுலா வளர்க்க வேண்டும். அந்தமான் மக்களுக்கும் பயனடைய வேண்டும். விமான விலை கட்டணம் அதிகமாக இருக்கனால இங்கே சுற்றுலாவுக்கு ஒரு பின்னடைவு இருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் அது மாறும் என்று ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு.
1: சார், இப்போ வந்து அக்ரோ டூரிசம் என்று கேள்விப்படுகிறோம். அக்ரோ டூரிசம் வந்து

0: கேரிய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அந்த துறை தான் இதை மேம்படுத்தி வராங்க. பொதுமக்கள் ஒரு சிலர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இந்த ஏரியாவில் நமது டூரிஸ்ட்டுக்கு வந்து அட்ராக்ஷனாக இருக்கும்.
1: அக்ரோ டூரிசம் ஒரு நல்ல வரவேற்பு கடந்த ஆண்டு கேரி மற்றும் அக்ரிகல்ச்சர் இதை ஒரு உருவாக்கி இதை ஒரு இடத்தை ஐடென்டிஃபைன்னுங்க. அக்ரோ டூரிசம்னால நிறைய, அதாவது கிராமத்தில் இருக்க விவசாயி வந்து தன்னுடைய ப்ரொடக்டை டைரெக்டாக அந்த அக்ரோ டூரிசம் மூலமாக வருகிற டூரிஸ்ட்டு அவங்க இருக்கிற இடத்துல சேல் பண்ணலாம். நீங்கள் அக்ரோ டூரிசம் நிறைய இங்கே உள்ள விளையிற பொருட்கள், விவசாய பொருட்கள், இங்குள்ள மார்க்கெட்டில் என்ன கிடைக்குதோ சுத்தமான பொருட்கள் நம்ம டூரிஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். விசேஷமாக இங்கே பார்த்தீங்கன்னா அக்ரோ டூரிசம், நான் எனக்கு நிறைய இந்த செடிகள் நாங்கள் இப்போ இங்கே உள்ள இந்த சினமன் மற்றும் ஜெட்மெக்
0: மிளகு இதுமாரி
1: லவங்க இருக்குது, வெனிலா இருக்குது, இந்த மாதிரி செடிகள் நாங்கள் டூரிஸ்ட்டுக்கு நீங்கள் போய் அங்கே உங்கள் இருக்கிற இடத்துல இதை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் கொடுக்குறோம். அக்ரோ டூரிசம் நல்லது. விசேஷமாக இங்கே இளநீர் பிரசித்தி அந்தமானுக்கு வந்தால் ஒரு சுற்றுலா வந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல இளநீர் சாப்பிடணும். இளநீர் வந்து உங்களுக்கு சுத்தமாக மரத்தில் இறக்கப்பட்டு உடனே கிடைக்கிறது. இது அக்ரோ டூரிசமுக்கு ஒரு நல்லது. மற்றும் அது மூலம் வரும் ப்ரொடக்ட் எல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். நீங்கள் இப்போ இந்த உக்ராபனிச் என்ற ஒரு ஏரியா இருக்குது, அந்த நீங்கள் அந்த ஹைவேயில் அங்கே ஒரு அக்ரோ சென்டர் ஒன்று இருக்குது. அதில் அந்த ப்ரொடக்ட் கிடைக்கிற ப்ரொடக்ட் அந்த அதில் செய்யப்படுற பொருட்கள் டூரிஸ்ட் ரொம்ப அட்ராக்ஷன் பண்ணுறாங்க.
0: நிச்சயமாக. இறுதியாக நமது நேயர்களுக்கு நமது சுற்றுலா பயணிகளுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்?
1: அந்தமான் நிக்கோபார் டூர் ஆப்ரேட்டர் அசோசியேஷன் எங்களுடைய குழு சங்கத்தின் மூலமாகவும் மற்றும் அந்தமான் செய்யும் அனைத்து டூரிசம் ஸ்டேக் ஹோல்டர்களுக்கும், அதாவது அந்தமான் டூரிசம் வருகிற காலத்தில் ஒரு நேர்த்தியாக நேர்மையாக நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சுற்றுலா துறையாக வளர வேண்டும். அதற்கான என்ன முயற்சி அந்தமான் நிக்கோபார் அட்மிஷன் எடுக்கிறார்களோ, இந்திய அரசாங்கம் எடுக்கிறார்களோ, அதோடு அவங்கள நிறைய பாலிசிஸ் பிளான் நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு உலகளாவிய சுற்றுலாத்தலமாக மாற்றப்படும். அதற்கான முயற்சியில் நம்முடைய பங்கு என்ன இருக்க வேண்டும், அந்த பங்கை நாம் அளிக்க வேண்டும். அந்தமான் வருகிற சுற்றுலா ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளுக்கும் முதலாவது இங்கே வந்த இறங்கினவுடனே என்ன கொடுக்க முடியுமோ, நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வந்து நீட் அண்ட் க்ளீனாக கொடுக்க வேண்டும். அப்பொழுது ஒரு ஒரு மெமரபிளாக அவர்கள் சுற்றி இந்த அந்தமான் போக வேண்டும். ரிப்பீட் டூரிசம் இந்த காலத்தில் வருகிறது, அதை தொடர்ந்து அதை ரிப்பீட் டூரிசம் மறுபடியும் டூரிஸ்ட் இங்கே வந்து அந்தமான் சுற்றி ஒரு முறையாக. உலக சுற்றுலா தின நல்வாழ்த்துக்கள் உங்கள் ஆகாஷ்வாணி நேயர்களுக்கும் மற்றும் உங்களுக்கும். ஐயா, நான் சொல்ல விரும்புகிறது நம்முடைய டூரிசம் ஒரு சுற்றுலாத்துறை மிக நேர்த்தியான ஒரு நல்ல துறை. இதை நாம் எந்த விதத்திலும் பாதுகாத்து வைக்க வேண்டும். இதை பாதுகாக்க வேண்டும், நம்ம கையில் வந்து ஒரு நல்ல ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நல்ல நோக்கத்தோடு இதை செய்தால் நம் நிச்சயமாக இந்த துறையில் அந்தமான் நிக்கோபார் இருக்கும் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்கப்படுற ஒரு துறையாக இருக்கிறது. இதில் இளைஞர்களை அதிகமாக இதில் கலந்து கொள்ள வேண்டும், ஈடுபடணும். இதை நான் சொல்லி விரும்புகிறேன். நன்றி.
0: மிக நன்றி சார். இதுவரை நமது தீவுகள் வந்து நமது தீவுகளில் சுற்றுலா மேம்பாடு குறித்தும் அதன் பணிகள் குறித்தும் அருமையாக விளக்கமாக சொன்னீங்க, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.

நேயர்களே, உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு அந்தமான் நிக்கோபார் சுற்றுலா வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகள் குறித்து திரு சிம்சன் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் அறிவிப்பாளர் வரதராஜன் அவர்கள்.

வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான்.

மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு ஒரு நிமிடம் முதல் மூன்று நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 500,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது செப்டம்பர் 30 அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில் இன்றைய பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களுடன் சத்யபாமா. வணக்கம் நேர்களே.